நுவில் கடைசியா ராசே ஷாராசே நொட்டேன்ஷன் காஸ்மெடிக்ஸ் பாகிஸ்தான் அப்புறம் கிராம் ஷேர் சரபர் ஹவாலே சி ஷேர் கத்ரு சர் ஓகே சிகுல் குலாவரி துன்கு இசுமே சுகே சி சுக் சுக் விஷ் சி சுக் சுக் பிரோகிராம் ஓ ரெசி நொட்டேன்ஷன் தாக்ஷலிஷன் பிரோகிராம் அசிம் சசர் ஓர் நாஸ்மா நுவில் கடைசி தாஸ் ஜம ஃபேன் தி சுக் தி ஜம ரோர் ஜான் பமாட்டுல் கிராம் கஸ்மா ஃபேன் தி கஸ்மா ரோர் ஜான் நுவில் கடைசி ராசே தாஸ் சஸ் பல் பிரோகிராம் ஆர் ப்ரொடக்ட்ஸ் சி د نوټینشن کاسمیټکس او پاکستان تاسو زما اواز کم کم زه کیا ورې سی ویشي کنا روان کچری تاسو ملا سی کنا ته تلی کوي د چا پرسان نو راسه سی پروگرام کې سی پروگرام سره ښه لګي تاسو سره ښه لګي خبر سره اوکې کنا چې زه خوشاله شم چې کوم د کنا زما چې وکی سره سی چې کوم زما خويندې زما ورونه چې کوم دا بالکل ویش دي ویشو دي سی اور پروگرام چې کوم د ور وی او چې کوم د کنا پروگرام فشوي پروگرام انجوای کوي کنا اور د دې نه لواز پروگرام نه چې کوم د کنا فندور مسیا بالکل جی روش ہے جی پروگرام کے سر شرکت ہو گئے جی